ஜடி பல்ல முங்களா டஸ்லாக்கு பாயி டஸ்லா ஆ மா ஜடி பல்ல முங்களா டஸ்லாக்கு பாயி டஸ்லா.